0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி, ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். And Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: அதிசயமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Brought to you by Falcon Fast Link Services, one-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.
5: நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம். மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: உங்கள் குடும்பத்தினருக்கு இந்த ஈத் மன மகிழ்ச்சி தருவதாக அமையட்டும். ஈத் அல்லதா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பட்டும். ஈத் அல்லாதா நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது ஸ்வஸ்தியா ஆயுர்வேதா.
3: ஒரு நல்ல ஹோஸ்டரா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே

இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ் கராமா துபாய்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த நன்னாளில் இரக்கம், சகோதரத்துவம், நல்லிணக்கம் மற்றும் தியாக உணர்வு மேலும் வளர அனைவருக்கும் இனிய ஈதல்லதா வாழ்த்துக்களை தெரிவிப்பது வெஜ் மீ ரெஸ்டாரண்ட்.
3: ஈதல்லதா நம்பிக்கை, தியாகம், ஆன்மீக உயர்வு கொண்டாடும் திருநாள். உங்கள் வீடும் குடும்பமும் இன்பம் நிறைந்த ஒரு திருநாளை கொண்டாட தன்யா ரெஃப்ரிஜிரேஷன் சார்பாக ஈதல்லதா நல்வாழ்த்துக்கள்.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் No.1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: இந்த புனித திருநாளில் இறையருள் உங்கள் குடும்பத்திற்கு என்றும் துணையாக இருக்க அனைவருக்கும் UAE லாட்டரியின் சார்பாக ஈதல்லதா நல்வாழ்த்துக்கள்.
6: இந்த புனித நாளில் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அமைதி, ஆரோக்கியம் மற்றும் வளம் பெருக ABC கார்கோ அண்ட் கோரியரின் ஈதல்லதா வாழ்த்துக்கள்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: நீங்க சொல்ல வேணானே, அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
1: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இதலதான் நம்பிக்கை, தியாகம், ஆன்மீக உயர்வு கொண்டாடும் திருநாள். உங்கள் வீடும் குடும்பமும் இன்பம் நிறைந்த ஒரு திருநாளை கொண்டாட தன்யா ரெஃப்ரிஜரேஷன் சார்பாக இதலதான் நல்வாழ்த்துக்கள்.
3: இந்த புனித நாளில் உங்கள் வீட்டில் செல்வமும் செழிப்பும் மகிழ்ச்சியும் நிரம்பட்டும். அனைவருக்கும் தனிஷ் ஜுவல்லரியின் இதலதான் நல்வாழ்த்துக்கள்.
4: செழித்தையும் தமிழே ஒளி.

0: எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: உங்கள் குடும்பத்தினருக்கு இந்த ஈத் மனமகிழ்ச்சி தருவதாக அமையட்டும். ஈத் அல்லதா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding.
3: ஈத் பகிர்வும் பாசமும் கொண்டு வரும் புனித தருணம். இந்த தருணத்தில் உங்கள் வாழ்வு மேலும் ஜொலிக்க ஈத் அல்லதா நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது Zoho.com.

தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை 89.4 தமிழ் FM நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: ஏ பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணே, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி,
3: மேலும் சென்றடையுங்கள்.
4: இந்த நன்னாளில் இரக்கம், சகோதரத்துவம், நல்லிணக்கம் மற்றும் தியாக உணர்வு மேலும் வளர அனைவருக்கும் இனிய ஈதல்லதா வாழ்த்துக்களை தெரிவிப்பது வெஜ் மீ ரெஸ்டாரண்ட்.
5: விட்டுக் கொடுத்தல் நம்பிக்கை தியாகம், இதன் வெளிப்பாடுதான் ஈதல்லதா. உங்கள் உள்ளங்களில் அன்பு நிறைந்து மனதில் மகிழ்ச்சியடைய ஆர்கேஜி கி உங்களுக்கு ஈதல்லதா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த புனித திருநாள் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கைகளையும் இனிய தருணங்களையும் கொண்டு வரட்டும். அல்ராஸ் ஏசி ஸ்பேர் பார்ட்ஸின் ஈதலதா வாழ்த்துக்கள்.
2: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
3: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 dirhams கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. இந்த புனித நாளில் உங்கள் வீட்டில் செல்வமும் செழிப்பும் மகிழ்ச்சியும் நிரம்பட்டும். அனைவருக்கும் தனிஷ் ஜுவல்லரியின் ஈதல்லாத நல்வாழ்த்துக்கள்.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
1: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: குடும்பத்தோட சேர்ந்து குடும்பங்கள் கொண்டாடும் தமிழ் ஜார் காமெடி த்ரில்லர் ஃபிலிம் பார்த்து எவ்வளவு நல்லாச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: யாரு
0: அப்ப மிஸ் பண்ணவே கூடாதுதான்.
2: உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், உனக்கு 500 எனக்கு 500.
0: பாண்டிராஜ் இயக்கத்துல, ஃபாக்ஸ் இசையில, ஜெயராம், ஊர்வசி, யோகி பாபு, மிஷ்கின் மற்றும் பலரின் நடிப்புல மே 28 வெளியாக இருக்கு பரிமளா அண்ட் கோ. உங்க அபிமான திரையரங்குகள்ல இந்த திரைப்படத்தை கண்டு மகிழுங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாக்ஸ் ஃபிலிம்.
3: கோலை பண்ற அளவுக்கு இந்த குடும்பத்துக்கு தைரியம் இருக்குன்ற
4: கோலை பண்ணாங்களா?
0: ஒபிஷியல் ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: We'll be back after a short commercial break. அன்புள்ள மியூசிக் லவர்ஸ், ஈத் ஹாலிடேஸ்க்கு சூப்பர் பிளான் சொல்லவா? வர 30th மே சாட்டர்டே ஈவினிங் 6 மணிக்கு பிளாக் ஐலண்ட் ஷார்ஜால ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். சுஹானி ஷாம் சீசன் 3. சீசன் 2 ஓட வெற்றியை தொடர்ந்து ஸ்பெஷல் மியூசிக்கல் ட்ரிபியூட் டு லெஜெண்டரி சிங்கர்ஸ் எஸ்பிபி அண்ட் ஆஷா போஸ்லே அண்ட் லெஜெண்டரி ட்ரிபியூட் டு ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி.
1: செலிபிரிட்டி சிங்கர்ஸோட பெர்ஃபார்மன்ஸஸ், லோக்கல் டேலண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸஸ், ஃபேஷன் ஷோ, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்னு களகட்ட போகுது. ஹைலைட் என்னன்னா, என்ட்ரி ஃப்ரீ.
0: பிரசன்டட் பை STES, the Padma Show presentation. உங்க ஃபேமிலியோட வந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்ல வைப்ரண்டான எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸஸ் என்ஜாய் பண்ணுங்க. சுஹானி ஷாம் சீசன் 3, மே 30th ஈவினிங் 6 o'clock, Flag Island, Sharjah.
2: Official TV partner, ZTV and Zee Cinema. Exclusive radio partners, 89.4 Tamil FM and Home 92.2 FM.
0: இந்த புனித நன்னாளில் சுவையான உணவுகளைப் போல இனிமையான நினைவுகளை உங்கள் வாழ்க்கையில் அள்ளி தரட்டும். பாஷாபாய் பிரியாணியின் ஈதல்லாதா நல்வாழ்த்துக்கள்.
3: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா, இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
4: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார் வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ் மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். அண்ட் கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89.4 89

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by பாஷா பாய் பிரியாணி. இந்த ஈதுக்கு பாஷா பாய் பிரியாணியோட ஸ்பின் தி வீல் கேரண்டட் பிரைசஸ், ஃப்ரீபீஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வின் பண்ணுங்க. வாசல் ஹப் ப்ளாக் 4.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: ஏன்பா கண் கலங்குறீங்க? என்னாச்சு?
5: அது எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. எங்க அம்மா கைப்பக்குவம் அப்படியே இருக்கு.
3: அம்மாஸ் ரெஸ்டாரண்ட் உணவு தான் அதுக்கு காரணம். எந்த கலப்படமும் இல்லாம செட்டிநாடு அறுசுவை உணவும் சைனீஸ் உணவும் நல்ல தரத்திலையும் குறைவான விலையிலும் தராங்க. மேலும் வீக்கெண்ட் ஸ்பெஷலா ஃப்ரைடேனா நண்டு வறுவல், பள்ளிப்பாளையம் சிக்கன், சாட்டர்டேனா சிந்தாமணி சிக்கன், காரைக்குடி சிக்கன் கடாய் ஃப்ரை, அண்ட் சண்டேனா பேர்ல் மில்லட்டடை, மட்டன் கோலா, மல்லி சிக்கன், பனானா லீஃப் பரோட்டா, நாட்டுக்கோழி ஃப்ரைன்னு அசக்கலான மெனு இறக்கி இருக்காங்க.
4: தற்பொழுது புத்தம் புது பொலிவுடன் அம்மாஸ் குரூப் ஆஃப் ரெஸ்டாரன்ட்ஸ். உங்களது ஆரோக்கியம் எங்களுடைய அடையாளம். டிஸ்கவரி கார்டன், அல்கராமா, அல்கைல் மால், இன்டர்நேஷனல் சிட்டி மற்றும் ராசல் கோர்.
6: இதலதா நம்பிக்கை, தியாகம், ஆன்மீக உயர்வு கொண்டாடும் திருநாள். உங்கள் வீடும் குடும்பமும் இன்பம் நிறைந்த ஒரு திருநாளை கொண்டாட தன்யா ரெஃப்ரிஜிரேஷன் சார்பாக இதலதா நல்வாழ்த்துக்கள்.
7: உங்க ட்ரீம் லக்ஸரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14.
6: நமக்கு அன்பு தியாகம் ஒன்றுபடுதல் நிறைந்ததாக அமையட்டும். உங்கள் குடும்பத்தினருக்கு சந்தோஷம் நிறையட்டும். சந்தை.ae சார்பாக ஈதலதா வாழ்த்துக்கள்.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
8: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்?
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.
11: இங்க நான் தான் கிங். நான் போடுறது தான் பாட்டு. அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
3: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
4: உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பட்டும். இதல்லாத நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது ஸ்வஸ்தியா ஆயுர்வேதா.
5: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
6: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
8: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
9: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
10: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரின்னு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
11: Inaugural offer 50% off on gold making charges and diamond prices. குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% making charges.
12: Offer valid till 31st May.
10: அன்னதங்கம் golden diamonds, a division of Alta Vassal Group.
13: மேடம் ஒரு நிமிஷம்.
14: எஸ்.
13: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
14: ஹா, நல்லா தெரியுமே.
13: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
14: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
13: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
14: எது, மதுவா?
13: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படின்னு
14: பாடுவாங்களே.
13: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
14: Damn it.
15: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: எக்ஸ்சேஞ்ச் ரேட் எல்லாம் பாத்தீங்களா? ஊருக்கு பணம் அனுப்பணும்ல, அப்படி நீங்க ஊருக்கு அனுப்புற பணத்தை அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியாகவோ பிரான்சஸ் வழியாகவோ அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரேட் அண்ட் டைமுக்கு பணம் போய் சேரதோட இல்லாம உங்க ட்ரீம் லக்ஸுரி கார், தங்கம், அப்புறம் கை நிறைய காசுன்னு இவ்வளவு பரிசுகள் நீங்க ஜெயிக்கலாம். நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்புங்க. ஜெட் ஆர் டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், தினமும் 1000 திரம்ஸ் கேஷ்னு இது எல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அண்ட் மறந்துடாதீங்க, June 14th வரைக்கும் தான் இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு. உடனே அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, பணம் அனுப்புங்க, வின் பண்ணுங்க. 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். We'll be back after a short commercial break. இந்த நன்னாளில் இரக்கம், சகோதரத்துவம், நல்லிணக்கம் மற்றும் தியாக உணர்வு மேலும் வளர அனைவருக்கும் இனிய ஈதல்லதா வாழ்த்துக்களை தெரிவிப்பது வெஜ் மீ ரெஸ்டாரண்ட். உங்க ட்ரீம் லக்ஸுரி கார், தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி, ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14th. TNC அப்ளை. உடனே அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
1: உங்களுக்கு தெரியுமா, ஈத் ஸ்பெஷலா நம்ம sunday.ae ல 50% ஆஃப் ஆன் பெர்ஃப்யூம்ஸ், டேட்ஸ் அண்ட் ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம்ஸ். இப்பவே sunday.ae விசிட் பண்ணுங்க.
0: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆர்காஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14th வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆர்காஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: ஜாய் ஆர்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கு, கோஹோஸ்டா இருக்கு. ஆனா எனக்கு கிடைச்சது
3: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி, சைலண்ட்ல போட
6: மறந்துட்டேன்.
3: இதா கேட்ட, ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
4: உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்க நினைக்கிறேன்.
7: இனாகரல் ஆஃபரா May 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் charges and diamond prices. Karama, Dubai.
8: 89.4 Tamil FM. Namma radio, namma music. Golden Song of the Hour.
9: Golden Song of the Hour.
7: Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
3: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: A few days later.
2: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
3: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
4: A few days later.
2: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
3: ஆமாண்ணா, எப்படி?
2: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
5: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
7: இந்த தியாக திருநாளில் வேற்றுமை நீங்கி ஒற்றுமை ஓங்கட்டும், ஈகையும் நட்பும் பெருக அனைவருக்கும் VNCT குளோபலின் ஈதல்லதா நல்வாழ்த்துக்கள்.
8: ஏன்பா கண் கலங்குறீங்க, என்னாச்சு?
9: அது எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. எங்க அம்மா கைப்பக்குவம் அப்படியே இருக்கு.
8: அம்மாஸ் ரெஸ்டாரண்டின் உணவு தான் அதுக்கு காரணம். எந்த கலப்படமும் இல்லாம செட்டிநாடு அறுசுவை உணவும் சைனீஸ் உணவும் நல்ல தரத்திலையும் குறைவான விலையிலும் தராங்க. மேலும் வீக்கெண்ட் ஸ்பெஷலா ஃப்ரைடே நான் நண்டு வறுவல், பள்ளிப்பாளையம் சிக்கன், சாட்டர்டே நான் சிந்தாமணி சிக்கன், காரைக்குடி சிக்கன் கடாய் ஃப்ரை, அண்ட் சண்டே நான் பேர்ல் விலட்டடை, மட்டன் கோலா, மல்லி சிக்கன், பனானா லீஃப் பரோட்டா, நாட்டுக்கோழி ஃப்ரை, அசத்தலான மெனு இறக்கி இருக்காங்க.
6: தற்பொழுது புத்தம் புது பொலிவுடன் அம்மாஸ் குரூப் ஆஃப் ரெஸ்டாரன்ட்ஸ். உங்களது ஆரோக்கியம் எங்களுடைய அடையாளம். டிஸ்கவரி கார்டன், அல்கராமா, அல்கைல் மால், இன்டர்நேஷனல் சிட்டி மற்றும் ராசல் கோ.
10: உங்க ட்ரீம் லக்ஸரி கார், தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
5: விட்டு கொடுத்தல் நம்பிக்கை தியாகம், இதன் வெளிப்பாடுதான் ஈதல்லதா. உங்கள் உள்ளங்களில் அன்பு நிறைந்து மனதில் மகிழ்ச்சி அடைய RKG உங்களுக்கு ஈதல்லதா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது.
11: செழித்தையின் தமிழே.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும்.
1: அர்த்தமாயிட்டா ராஜா.
2: 89.4
3: இன்னும்
4: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
6: மற்றும் பாகுபலி தாலின்னு ஒரே விருந்துதான். போலாமா?
7: மாமா கடை ரெஸ்டாரண்ட் பிஹைண்ட் ஆஸ்டர் ஜூப்ளி பார்த்துபாய்.
8: ஈத் பகிர்வும் பாசமும் கொண்டு வரும் புனித தருணம். இந்த தருணத்தில் உங்கள் வாழ்வு மேலும் ஜொலிக்க ஈதல்லதா நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது zoho.com.
9: Big news from the UAE lottery. 5 million dirhams in வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. Congratulations Brandon from South Africa. அவருடைய வாழ்க்கையை இந்த மாபெரும் வெற்றி மாத்தி அமைச்சிடுச்சு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள் இரவு 9:30 மணிக்கு லக்கி டே லைவ் டிரா பார்க்கலாம். அப்புறம் நீங்க இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? அடுத்த வெற்றியாளர் நீங்களா கூட இருக்கலாம்.
10: Get your tickets now at the uaelottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by GCGRA. For 18 and above only. Terms and conditions apply.
11: பெரிய பெரிய
12: சீக்கோலில 40% தள்ளு.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள் நடக்கக்கூடிய டிரால நீங்க 5 மில்லியன் திர்ஹம்ஸ் இல்லனா மேசிவ் 30 மில்லியன் திர்ஹம்ஸ் வின் பண்ணி உங்க வாழ்க்கையவே மாத்திரலாம். சோ உடனே தி யுஏ லாட்டரி.ஏ விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணி உங்க டிக்கெட்ட வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by GCGRA for 18 and above only. Terms and conditions apply.
1: We'll be back after a short commercial break.
2: Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 திரம்ஸ் பர் கிராம் எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
3: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
4: புனித திருநாளில் இறையருள் உங்கள் குடும்பத்திற்கு என்றும் துணையாக இருக்க அனைவருக்கும் UAE லாட்டரியின் சார்பாக ஈதல்லதா நல்வாழ்த்துக்கள்.
5: டே, இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். 2026 அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா?
4: நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி. சோ ஓகே சொல்லிட்டேன்.
5: உனக்குன்னு அமைது பாரு.
4: உனக்கும் அமையுண்டா. m4marry.com இருக்காங்கல்ல, வர June 6th ஈவினிங் 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல நடக்கிற ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வா. அங்க m4marry.com ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம். நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். All the best, da.
6: m4marry.com, where families find each other.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: பேசுவேன் நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: Our song of the hour was brought to you by Basha Bhai Biryani. Authentic Dindigal Seeraga Sambar Biryani, Chennai Bhai Veetu Kalyana Biryani. Enjoy pannunga. Wasal Hub, Block 4 Karama.
1: Okay. 89.4 Tamil FM. FM.
2: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
3: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: A few days later.
2: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
3: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
4: A few days later.
2: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
3: ஆமாண்ணா, எப்படி?
2: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
5: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
7: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா, இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
6: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
8: STES,
9: the Padma Show presentation. Unga family oda vandu Tamil, Hindi, Telugu, Malayalam la vibrant ana energetic performances enjoy pannunga. Suhani Sham Season 3, May 30th evening 6 o'clock, Flag Island, Sharjah la.
5: Official TV partner, Zee TV and Zee Cinema. Exclusive radio partners, 89.4 Tamil FM and Home 92.2 FM.
10: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
11: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
10: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
11: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
10: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
12: இந்த புனித திருநாள் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கைகளையும் இனிய தருணங்களையும் கொண்டு வரட்டும். அல்ராஸ் ஏசி ஸ்பேர் பார்ட்ஸின் ஈதலதா வாழ்த்துக்கள்.
13: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
11: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம

கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அன்புள்ள மியூசிக் லவர்ஸ், ஈத் ஹாலிடேஸ்க்கு சூப்பர் பிளான் சொல்லவா? வர 30th மே சாட்டர்டே ஈவினிங் 6 மணிக்கு பிளாக் ஐலண்ட் ஷார்ஜால ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். சுஹானி ஷாம் சீசன் 3. சீசன் 2 வெற்றியை தொடர்ந்து ஸ்பெஷல் மியூசிக்கல் ட்ரிபியூட் டு லெஜெண்டரி சிங்கர்ஸ் SBB அண்ட் ஆஷா போஸ்லே அண்ட் லெஜெண்டரி ட்ரிபியூட் டு ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி.
3: செலிபிரிட்டி சிங்கர்ஸோட பெர்ஃபார்மன்சஸ், லோக்கல் டேலண்ட்ஸோட பெர்ஃபார்மன்சஸ், ஃபேஷன் ஷோ, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்னு களகட்ட போகுது. ஹைலைட் என்னன்னா, என்ட்ரி ஃப்ரீ.
1: பிரசன்டட் பை STES, the Padma Show presentation. உங்க ஃபேமிலியோட வந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்ல வைப்ரண்டான எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்சஸ் என்ஜாய் பண்ணுங்க. சுஹானி ஷாம் சீசன் 3, மே 30th ஈவினிங் 6 o'clock, பிளாக் ஐலண்ட், ஷார்ஜால.
2: ஒபிஷியல் டிவி பார்ட்னர் ZTV அண்ட் ZEE Cinema, எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
1: இந்த புனித நன்னாளில் சுவையான உணவுகளை போல இனிமையான நினைவுகளை உங்கள் வாழ்க்கையில் அள்ளி தரட்டும் பாஷாபாய் பிரியாணியின் ஈதல்லாதா நல்வாழ்த்துக்கள். இந்த புனித நாளில் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அமைதி, ஆரோக்கியம் மற்றும் வளம் பெருக ABC கார்கோ அண்ட் கொரியரின் ஈதல்லாதா வாழ்த்துக்கள்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார் வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ் மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். அண்ட் கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: எங்கேயாவது தப்பு நடக்கிறது நீ பார்த்து பாதிக்கப்பட்ட இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை.
1: வைக்கும் ஃபேமிலி ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படத்தை பார்க்க நீங்க தயாரா? சுபாஷ் கே ராஜ் இயக்கத்துல,
0: யாருக்கு நேரம் நடந்தாலும் தட்டி கேட்கும்,
1: ரவி பஸ்ரூர் இசையில, அர்ஜுன் சார்ஜா, பிரீத்தி முகுந்தன், அபிராமி கோபிகுமார் மற்றும் பலரின் அட்டகாசமான நடிப்புல மே 28 தேதி வெளியாக இருக்கு
0: பிளாஸ்ட்.
1: உங்க அபிமான திரையரங்குகளை இந்த திரைப்படத்தை கண்டு மகிழ மறந்துடாதீங்க.
0: ரொம்ப முக்கியமான ஒரு டீலுக்காக இந்த படம்
1: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
0: இந்த வேலையை முடிக்க முன்ன விட பெட்டரான ஆள் என் மைண்ட்ல வரல.
2: சப்பா ஃபேமிலினா அது.
3: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4
1: We'll be back after a short commercial break.
2: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14th வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
3: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: அன்பும் பகிர்வும் நிறைந்த இந்த நாள் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரிக்கட்டும். ஈதல்லாத வாழ்த்துக்களை தெரிவிப்பது அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
5: ஈத் பகிர்வும் பாசமும் கொண்டு வரும் புனித தருணம். இந்த தருணத்தில் உங்கள் வாழ்வு மேலும் ஜொலிக்க ஈதல்லாதா நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது zoho.com.
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
11: வார நாட்களில் மதியம் 3 to 4 வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma Radio, Namma Music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.
12: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: செலிப்ரேஷன்ஸ்னாலே சந்தோஷம் தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் செலிப்ரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
4: இந்த புனித நாளில் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அமைதி, ஆரோக்கியம் மற்றும் வளம் பெருக ABC கார்கோ அண்ட் கூரியரின் ஈதல்லதா வாழ்த்துக்கள்.
7: இந்த புனித திருநாளில் இறையருள் உங்கள் குடும்பத்திற்கு என்றும் துணையாக இருக்க அனைவருக்கும் UAE லாட்டரியின் சார்பாக ஈதல்லதா நல்வாழ்த்துக்கள்.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
1: அடிங்க,
8: मुझे कैसे बुलाया तुमने? रोलेक्स, रोलेक्स
9: सर, जस्ट सर.
0: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்டறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்திய நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
3: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
4: ஆஃபர் வேலிட் till 31st மே.
1: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
5: உங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் என்றும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலை கட்டும் ALD ப்ராப்பர்ட்டிஸின் ஈதலதா வாழ்த்துக்கள்.
1: இந்த புனித நாளில் உங்கள் வீட்டில் செல்வமும் செழிப்பும் மகிழ்ச்சியும் நிரம்பட்டும். அனைவருக்கும் தனிஷ் ஜுவல்லரியின் ஈதலதா நல்வாழ்த்துக்கள்.
6: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
8: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
9: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
6: போன்றீங்க ஆயிடுச்சா, சரி சைலண்ட்ல போட
9: மறந்துட்டேன்.
6: பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
7: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்க நினைக்கிறேன்.
6: அப்படிலாம் இல்ல.
8: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
6: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
8: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
6: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
8: பிராவோ நிவேதாவோட தனர தனர
10: த ஈவினிங் கரெக்ட்
8: கேளுங்க.
11: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer a May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
2: 89.4 Tamil FM.
12: Tamil FM.
2: Nama Radio, Nama Music.

வணக்கம், நான் ஆர்ஜே மது. இது 89.4 தமிழ் எஃப்எம். சோ குடும்பங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு திருமண நிகழ்வை நடத்தும் போது அங்க எவ்வளவு சந்தோஷம் பிறக்கும்ல. சோ நீங்க பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க இல்ல மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதான் ரைட் சாய்ஸ். m4marry.com உங்களுக்காகவே வர ஜூன் 6 தேதி ஈவினிங் 4 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் கண்டக்ட் பண்றாங்க. சோ இந்த ஈவெண்ட்ல நீங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபைல் ஃபேமிலி பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையுமே m4marry டீம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: Celebrations nale sandosham da. Kudave Malabar Golden Diamonds celebration offers um. Neenga vairam matrum precious gem nagigal vaangum bodhu free cash vouchers tharanga. Unga palaya thanga nagigal endha vidha kalivum illama exchange pannikalam. Adhu mattum illa, seiguli 1.99% la irundhu start aagudhu. Iniyum oru great news inga, India oda import duty revision moolama neenga ippo UAE il 15% vara gold rate la seemikka mudiyum. So odane Malabar Golden Diamonds visit pannunga.
3: Anaivarukkum ஆரோக்கியமும் ஆனந்தமும் நிறைந்த நாளாக அமைய ஆயுட்ரீட் ஆயுர்வேதாவின் ஈதல்லாத வாழ்த்துக்கள்.
4: இந்த தியாக திருநாளில் வேற்றுமை நீங்கி ஒற்றுமை ஓங்கட்டும், ஈகையும் நட்பும் பெருக அனைவருக்கும் VNCT குளோபலின் ஈதல்லாத நல்வாழ்த்துக்கள்.
5: ஏன்பா கண் கலங்குறீங்க, என்னாச்சு?
6: அது எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. எங்க அம்மா கைப்பக்குவம் அப்படியே இருக்கு.
5: அம்மா ரெஸ்டாரண்ட் உணவுதான் அதுக்கு காரணம். எந்த கலப்படமும் இல்லாம செட்டிநாடு அறுசுவை உணவும் சைனீஸ் உணவும் நல்ல தரத்திலையும் குறைவான விலையிலும் தராங்க. மேலும் வீக்கெண்ட் ஸ்பெஷலா ஃப்ரைடே நான் நண்டு வருவேன் பள்ளிப்பாளையம் சிக்கன், சாட்டர்டேனா சிந்தாமணி சிக்கன், காரைக்குடி சிக்கன் கடாய் ஃப்ரை, அண்ட் சண்டேனா பேர்ல் விலட்டடை மட்டன் கோலா மல்லி சிக்கன் பனானா லீஃப் பரோட்டா நாட்டுக்கோழி ஃப்ரைன்னு அசக்கலான மெனு இறக்கி இருக்காங்க.
7: தற்பொழுது புத்தம் புது பொலிவுடன் அம்மாஸ் குரூப் ஆஃப் ரெஸ்டாரன்ட்ஸ். உங்களது ஆரோக்கியம் எங்களுடைய அடையாளம். டிஸ்கவரி கார்டன், அல்கராமா, அல்கைல் மால், இன்டர்நேஷனல் சிட்டி மற்றும் ராசல்கோட்.
1: செழித்தையும் தமிழி ஒளி.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. இந்த ஈதுக்கு பாஷா பாய் பிரியாணியோட ஸ்பின் தி வீல் கேரண்டட் பிரைசஸ் ஃப்ரீபீஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வின் பண்ணுங்க. வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.

0: குடும்பத்தோட சேர்ந்து குடும்பங்கள் கொண்டாடும் தமிழ் ஜார் காமெடி த்ரில்லர் பிலிம் பார்த்து எவ்வளவு நல்லாச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: யாரு
0: அப்ப மிஸ் பண்ணவே கூடாதுதான்.
2: உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், உனக்கு 500 எனக்கு.
0: பாண்டிராஜ் இயக்கத்துல, ஃபாக்ஸ் இசையில, ஜெயராம், ஊர்வசி, யோகி பாபு, மிஷ்கின் மற்றும் பலரின் நடிப்புல மே 28 வெளியாக இருக்கு பரிமலா அண்ட் கோ. உங்க அபிமான திரையரங்குகள்ல இந்த திரைப்படத்தை கண்டு மகிழுங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாக்ஸ் பிலிம்.
3: கோல பண்ற அளவுக்கு இந்த குடும்பத்துக்கு தைரியம் இருக்குன்ற
4: கோல பண்ணால
0: ஆபீஷியல் ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் எஃப்எம்.
5: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
6: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
7: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
8: A few days later.
6: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
7: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
8: A few days later.
6: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
7: ஆமாண்ணா, எப்படி?
6: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
9: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் No.1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
10: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
11: இந்த புனித திருநாளில் இறையருள் உங்கள் குடும்பத்திற்கு என்றும் துணையாக இருக்க அனைவருக்கும் UAE லாட்டரியின் சார்பாக ஈதல்லதான் நல்வாழ்த்துக்கள்.
12: ஹலோ, ஆரி இல்ல புஹாரி. ஓஜி ஆத்தென்டிக் புஹாரி ரெஸ்டாரண்ட் இப்போ பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பக்கத்துல கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
11: 24 ஹவர்ஸ் ரெஸ்டாரண்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் சிக்கன் 65 கண்டுபிடிச்சதும் இவங்க தான். 75 இயர்ஸ் ஆஃப் லெகசி இப்ப UAE ல வந்தாச்சு. ஒரிஜினல் சிக்கன் 65, ஆத்தென்டிக் மட்டன் பிரியாணி அண்ட் ஃபிளேக்கி மெட்ராஸ் பரோட்டாஸ் திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். விசிட் புஹாரி ரெஸ்டாரண்ட் நியர் பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பர்துபாய்.
9: உங்கள் குடும்பத்தினருக்கு இந்த ஈத் மனமகிழ்ச்சி தருவதாக அமையட்டும். ஈத் அல்லதா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும் ஹுக்கும்
2: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய், அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். மற்றும் பாகுபலி
3: தாலின்னு
4: வைரம் மற்றும் பிரஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
5: STES,
6: the Padma Show presentation. Unga family oda vandu Tamil, Hindi, Telugu, Malayalam la vibrant ana energetic performances enjoy pannunga. Suhani Sham season 3, May 30th evening 6:00, Flag Island, Sharjah la.
7: Official TV partner Zee TV and Zee Cinema, exclusive radio partners 89.4 Tamil FM and Home 92.2 FM. உங்கள் மனதில் நன்மை நிறையவும் உங்கள் வீடு சந்தோஷமும் நம்பிக்கையும் நிறைவதாகவும் இருக்கட்டும். ஜோயா லுகாஸின் ஈத் அல்லதா வாழ்த்துக்கள்.

0: தமிழ் 89.4. We'll be back after a short commercial break. இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரின்னு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
1: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
2: ஆஃபர் வேலிட் till 31st May.
0: அன்ன தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.
3: இந்த புனித திருநாள் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கைகளையும் இனிய தருணங்களையும் கொண்டு வரட்டும். அல்ட்ராஸ் ஏசி ஸ்பேர் பார்ட்ஸின் ஈதலதா வாழ்த்துக்கள்.
4: உங்களுக்கு தெரியுமா, ஈத் ஸ்பெஷலா நம்ம sunday.ae-ல 50% ஆஃப் ஆன் பெர்ஃப்யூம்ஸ், டேட்ஸ் அண்ட் ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம்ஸ். இப்பவே sunday.ae-ய விசிட் பண்ணுங்க.
5: செலிபிரேஷன்ஸ்னாலே சந்தோஷம்தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
7: 89.4 தமிழ் FM. தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: Golden Song of the Hour.
1: Golden Song of the Hour.
2: Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
3: ஐயையையையா, வெக்கத்த பாரு மாமாவுக்கு. கட்டிக்க பாரவ எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறியே? அட சொல்ல மாமா.
4: என்னன்னு சொல்ல?
3: ஓ, யோசிக்கிறியா?
4: எப்படி சொல்ல?

0: யாராவது தப்பு நடக்கிறது நீ பார்த்து பாதிக்கப்பட்ட இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல.
1: தெரிக்க வைக்கும் ஃபேமிலி ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படத்தை பார்க்க நீங்க தயாரா? சுபாஷ் கே ராஜ் இயக்கத்துல, ரவி பஸ்ரூர் இசையில, அர்ஜுன் சார்ஜா, பிரீத்தி முகுந்தன், அபிராமி கோபிகுமார் மற்றும் பலரின் அட்டகாசமான நடிப்புல மே 28 வெளியாக இருக்கு
0: பிளாஸ்ட்.
1: உங்க அபிமான திரையரங்குகளை இந்த திரைப்படத்தை கண்டு மகிழ மறந்துடாதீங்க.
0: ரொம்ப முக்கியமான ஒரு டீலுக்காக இந்த படம்
1: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
0: இந்த வேலையை முடிக்க முன்ன விட பெட்டரான ஆள் என் மைண்ட்ல வரல.
2: சப்பா ஃபேமிலினா அது.
3: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
4: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
5: A few days later.
3: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
4: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
5: A few days later.
3: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
4: ஆமாண்ணா, எப்படி?
3: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
6: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
7: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
8: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
9: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
10: அனைவருக்கும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் நிறைந்த நாளாக அமைய ஆயுட்ரீட் ஆயுர்வேதாவின் ஈதல்லாத வாழ்த்துக்கள்.
11: டேய், இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான், 2026 அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா?
12: நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, சோ ஓகே சொல்லிட்டேன்.
11: உனக்குன்னு அமைது பாரு.
12: உனக்கும் அமையுண்டா. m4marry.com இருக்காங்கல்ல, வர June 6 ஈவினிங் 4 இருந்து 9 வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல நடக்கிற ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வா. அங்க m4marry.com ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம், நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.
13: m4marry.com, where families find each other.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி, ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். அண்ட் கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம், அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர்
2: பண்ணுங்க. நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: நீங்க சொல்ல வேணாம், அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
1: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: உங்கள் மனதில் நன்மை நிறையவும் உங்கள் வீடு சந்தோஷமும் நம்பிக்கையும் நிறைவதாகவும் இருக்கட்டும். ஜோய் அலுகாசின் ஈத் அல்லதா வாழ்த்துக்கள்.
3: உங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் என்றும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைக்கட்டும். ALD ப்ராப்பர்ட்டிஸின் ஈத் அல்லதா வாழ்த்துக்கள்.
4: நான் மாமா சௌக்கியமா
5: சௌக்கியமான மட்டும் தான் கேக்குறேன், மாமனை கவனிக்க மாட்டேங்கிற.
6: என்ன மாமா உங்களை கவனிக்காமையா?
7: ஈத் ஆஃபர்ல 2 கிலோ சிக்கன் பிரியாணி வித் 4 பீஸ் சிக்கன் 35 கிராம்ஸ், 2 கிலோ மட்டன் பிரியாணி வித் 4 பீஸ் மட்டன் 45 கிராம்ஸ், கூடவே 4 பீஸ் சிக்கன் 65, 2 பீஸ் எக், ரைத்தா, சிக்கன் கிரேவி அண்ட் ஸ்வீட் மற்றும் பாகுபலி தாளின்னு ஒரே விருந்து தான். போலாமா?
8: மாமா கடை ரெஸ்டாரண்ட் பிஹைண்ட் ஆஸ்டர் ஜூப்ளி பார்த்துபாய்.
9: செலிபிரேஷன்ஸ்னாலே சந்தோஷம் தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரஷ்யஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
10: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
11: ஹாய், நான் காஃபி.
12: ஹலோ, நான் தான் டிராவல்.
13: வணக்கம், நான் நினைவுகள்.
12: ஹாய், நான் தான் இயற்கை.
10: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
12: எங்கப்பா மனசு காணோம்?
11: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
12: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
14: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ நம்ம மியூசிக், brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. Call 058-681-5179.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: இருக்கிறது நீ பார்த்து பாதிக்கப்பட்ட இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்களாதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல.
1: தெரிக்க வைக்கும் ஃபேமிலி ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படத்தை பார்க்க நீங்க தயாரா? சுபாஷ் கே ராஜ் இயக்கத்துல, ரவி பஸ்ரூர் இசையில, அர்ஜுன் சார்ஜா, பிரீத்தி முகுந்தன், அபிராமி கோபிகுமார் மற்றும் பலரின் அட்டகாசமான நடிப்புல மே 28 வெளியாக இருக்கு
0: பிளாஸ்ட்.
1: உங்க அபிமான திரையரங்குகளை இந்த திரைப்படத்தை கண்டு மகிழ மறந்துடாதீங்க.
0: ரொம்ப முக்கியமான ஒரு டீலுக்காக இந்த படம்
1: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
0: இந்த வேலையை முடிக்க முன்ன விட பெட்டரான ஆள் என் மைண்ட்ல வரல.
2: அப்பா ஃபேமிலினா அது.

0: info Tamil FM. Namma radio, namma music.
1: We'll be back after a short commercial break.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
7: STES, the Padma Show presentation. Unga family oda vandu Tamil, Hindi, Telugu, Malayalam la vibrant ana energetic performances a enjoy pannunga. Suhani Sham Season 3, May 30th evening 6 o'clock, Flag Island, Sharjah la.
8: Official TV partner, ZTV and Zee Cinema. Exclusive radio partners, 89.4 Tamil FM and Home 92.2 FM. உங்கள் மனதில் நன்மை நிறையவும் உங்கள் வீடு சந்தோஷமும் நம்பிக்கையும் நிறைவதாகவும் இருக்கட்டும். ஜோயாலுகாசின் ஈத் அல்லதா வாழ்த்துக்கள்.
9: மேடம் ஒரு நிமிஷம்.
10: எஸ்
9: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
10: ஹா, நல்லா தெரியுமே.
9: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
10: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
9: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
10: எது, மதுவா?
9: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
10: ஓ மை காட், யார் அவரு?
9: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
10: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
10: அடிங்க.
0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

ஃபாலோவர் சாங் ஆஃப் தி ஹவர் brought you by பாஷா பாய் பிரியாணி. இந்த ஈதுக்கு பாஷா பாய் பிரியாணியோட ஸ்பின் தி வீல்ல கேரண்டட் பிரைசஸ் ஃப்ரீபீஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வின் பண்ணுங்க. வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.

0: சூப்பர் சாங் ஆஃப் தி ஹவர் வாஸ் ப்ரோட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, ஒத்தன்டிக் திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி, சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை என்ஜாய் பண்ணுங்க. வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
3: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
4: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
5: A few days later.
3: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
4: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
5: A few days later.
3: ஏ பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
4: ஆமாண்ணா, எப்படி?
3: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
6: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
7: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
8: செலிபிரேஷன்ஸ்னாலே சந்தோஷம் தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
9: இந்த தியாக திருநாளில் வேற்றுமை நீங்கி ஒற்றுமை ஓங்கட்டும், ஈகையும் நட்பும் பெருக அனைவருக்கும் VNCT குளோபலின் ஈதல்லதா நல்வாழ்த்துக்கள்.
10: உங்களுக்கு தெரியுமா, ஈத் ஸ்பெஷலா நம்ம sunday.ae-ல 50% ஆஃப் ஆன் பெர்ஃப்யூம்ஸ், டேட்ஸ் அண்ட் ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம்ஸ். இப்பவே sunday.ae-ய விசிட் பண்ணுங்க.
9: உங்கள் குடும்பத்தினருக்கு இந்த ஈத் மனமகிழ்ச்சி தருவதாக அமையட்டும். ஈத் அல்லதா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding.
11: தமிழ் தமிழ் தமிழ் 89.4.

ஹாய் மாலினி, ஐம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: ஆரி ஆரி ஆரி.
4: ஹலோ, ஆரி இல்ல, புஹாரி. ஓஜி ஆத்தென்டிக் புஹாரி ரெஸ்டாரண்ட் இப்போ பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பக்கத்துல கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
5: 24 ஹவர்ஸ் ரெஸ்டாரண்ட். வேர்ல்ட் ஃபேமஸ் சிக்கன் 65 கண்டுபிடிச்சதும் இவங்க தான். 75 இயர்ஸ் ஆஃப் லெகசி இப்ப யுஏஇல வந்தாச்சு. ஒரிஜினல் சிக்கன் 65, ஆத்தென்டிக் மட்டன் பிரியாணி அண்ட் ஃபிளேக்கி மெட்ராஸ் பரோட்டாஸ்னு திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். விசிட் புஹாரி ரெஸ்டாரண்ட் நியர் பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பர்துபாய்.
6: விட்டு கொடுத்தல் நம்பிக்கை தியாகம், இதன் வெளிப்பாடுதான் ஈதல்லதா. உங்கள் உள்ளங்களில் அன்பு நிறைந்து மனதில் மகிழ்ச்சி அடைய ஆர்கேஜி கீ உங்களுக்கு ஈதல்லதா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது.
7: இந்த புனித நாளில் உங்கள் வீட்டில் செல்வமும் செழிப்பும் மகிழ்ச்சியும் நிரம்பட்டும். அனைவருக்கும் தனிஷ் ஜுவல்லரியின் ஈதல்லாதா நல்வாழ்த்துக்கள்.
8: செழித்தையும் தமிழே.

நிலங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: ஜஸ்ஸா.
1: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.
2: உங்க குடும்பத்தோட சேர்ந்து குடும்பங்கள் கொண்டாடும் தமிழ் ஜார் காமெடி த்ரில்லர் ஃபிலிம் பார்த்து எவ்வளவு நல்லாச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா?
3: யாரு
2: அப்ப மிஸ் பண்ணவே கூடாதுதான்.
4: உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், உனக்கு 500, எனக்கு 500.
2: பாண்டிராஜ் இயக்கத்துல, ஃபாக்ஸ் இசையில, ஜெயராம், ஊர்வசி, யோகி பாபு, மிஷ்கின் மற்றும் பலரின் நடிப்புல மே 28 வெளியாக இருக்கு பரிமளா அண்ட் கோ. உங்க அபிமான திரையரங்குகள்ல இந்த திரைப்படத்தை கண்டு மகிழுங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம்.
5: கொலை பண்ற அளவுக்கு இந்த குடும்பத்துக்கு தைரியம் இருக்குன்ற
0: கொலை பண்ணாங்களா?
2: ஒபிஷியல் ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
1: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
2: ஆஃபர் வேலிட் till 31st மே.
3: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
0: இந்த தியாக திருநாளில் வேற்றுமை நீங்கி ஒற்றுமை ஓங்கட்டும், ஈகையும் நட்பும் பெருக அனைவருக்கும் VNCT குளோபலின் ஈதல்லதா நல்வாழ்த்துக்கள்.
4: டேய், இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். 2026ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா?
5: நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, சோ ஓகே சொல்லிட்டேன்.
4: உனக்குன்னு அமைது பாரு.
5: உனக்கும் அமையுண்டா. m4marry.com இருக்காங்கல்ல, வர ஜூன் 6th ஈவினிங் 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல நடக்கிற ஈவென்ட்க்கு போயிட்டு வா. அங்க m4marry.com ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம், நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். All the best da
6: m4marry.com, where families find each other.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
5: STES,
6: the Padma Show presentation. Unga family oda vandu Tamil, Hindi, Telugu, Malayalam la vibrant ana energetic performances a enjoy pannunga. Suhani Sham Season 3, May 30th evening 6 o'clock, Flag Island, Sharjah la.
3: Official TV partner, Zee TV and Zee Cinema. Exclusive radio partners, 89.4 Tamil FM and Home 92.2 FM.
7: Eid. பகிர்வும் பாசமும் கொண்டு வரும் புனித தருணம். இந்த தருணத்தில் உங்கள் வாழ்வு மேலும் ஜொலிக்க ஈதலதா நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது zoho.com.
8: செலிப்ரேஷன்ஸ்னாலே சந்தோஷம்தான், கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் செலிப்ரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வரை கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய், அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலாம்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: விட்டு கொடுத்தல் நம்பிக்கை தியாகம், இதன் வெளிப்பாடுதான் ஈத் அல்லதா. உங்கள் உள்ளங்களில் அன்பு நிறைந்து மனதில் மகிழ்ச்சி அடைய ஆர்கேஜி கீ உங்களுக்கு ஈத் அல்லதா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது.
3: இந்த புனித நன்னாளில் சுவையான உணவுகளை போல இனிமையான நினைவுகளை உங்கள் வாழ்க்கையில் அள்ளி தரட்டும். பாஷாபாய் பிரியாணியின் ஈத் அல்லதா நல்வாழ்த்துக்கள்.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.
2: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
2: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி, சைலண்ட்ல போட
4: மாட்டேன். நிவி,
2: எதா கேட்ட? ஓவர் திங்க் பண்றதனா கவனிக்கவே இல்ல. மர்க்கா சொல்லு
3: உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்கன்னு
2: நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல.
4: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
2: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
4: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
2: 4 மணில இருந்து 8

0: This and diamond prices. Karama, Dubai.
1: We'll be back.
2: அன்பும் பகிர்வும் நிறைந்த இந்த நாள் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரிக்கட்டும். ஈதல்லாதா வாழ்த்துக்களை தெரிவிப்பது அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர், தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. இந்த ஈதுக்கு பாஷா பாய் பிரியாணியோட ஸ்பின் தி வீல்ல கேரண்டட் பிரைசஸ், ஃப்ரீபீஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வின் பண்ணுங்க. வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.

0: Our song of the hour was brought to you by Basha Bhai Biryani. Authentic Dindigal Seeraga Sambar Biryani. Chennai Bhai Veetu Kalyana Biryani. Enjoy pannunga. Wasal Hub, Block 4, Karama.
1: Jo kaise mujhe hai tumne? Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: Idha vida best entertainment or FM kaatravanukku. Lifetime settlement. 89.4.
4: Anna, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
5: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
6: A few days later.
4: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
5: அண்ணா டேய் கலக்குப்பா கலக்கு.
6: A few days later.
4: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
5: ஆமாண்ணா, எப்படி?
4: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
7: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
8: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
9: உங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் என்றும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலை கட்டும் ALD ப்ராப்பர்ட்டிஸின் ஈதலதா வாழ்த்துக்கள்.
10: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
11: ஹாய், நான் காஃபி.
12: ஹலோ, நான் தான் டிராவல்.
13: வணக்கம், நான் நினைவுகள்.
12: ஹாய், நான் தான் இயற்கை.
11: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
12: எங்கப்பா மனசு காணோம்?
11: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
12: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
14: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
13: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
15: நினைக்கல, அதுவும் தமிழ் FM ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice.

0: எங்கேயாவது தப்பு நடக்கிறது நீ பார்த்து பாதிக்கப்பட்ட இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை.
1: அபிராமி கோபிகுமார் மற்றும் பலரின் அட்டகாசமான நடிப்புல மே 28ஆம் தேதி வெளியாக இருக்கு
0: பிளாஸ்ட்.
1: உங்க அபிமான திரையரங்குகளை இந்த திரைப்படத்தை கண்டு மகிழ மறந்துடாதீங்க.
0: ரொம்ப முக்கியமான ஒரு டீலுக்காக இந்த படம்
1: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
0: இந்த வேலையை முடிக்க முன்ன விட பெட்டரான ஆள் என் மைண்ட்ல வரல.
2: சப்பா ஃபேமிலினா அது.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய், அண்ணா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: பெரிய பெரிய
3: தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: அனைவருக்கும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் நிறைந்த நாளாக அமைய ஆயுட்ரீட் ஆயுர்வேதாவின் ஈதல்லாத வாழ்த்துக்கள்.
6: மேடம், ஒரு நிமிஷம்.
7: எஸ்,
6: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
6: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
8: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 to 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
9: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ஏன்பா கண் கலங்குறீங்க? என்னாச்சு?
3: அது எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. எங்க அம்மா கைப்பக்குவம் அப்படியே இருக்கு.
2: அம்மாஸ் ரெஸ்டாரண்ட் உணவு தான் அதுக்கு காரணம். எந்த கலப்படமும் இல்லாம செட்டிநாடு அறுசுவை உணவும் சைனீஸ் உணவும் நல்ல தரத்திலையும் குறைவான விலையிலும் தராங்க. மேலும் வீக்கெண்ட் ஸ்பெஷலா ஃப்ரைடே நான் நண்டு வறுவல், பள்ளிப்பாளையம் சிக்கன், சாட்டர்டே நான் சிந்தாமணி சிக்கன், காரைக்குடி சிக்கன் கடாய் ஃப்ரை, அண்ட் சண்டே நான் பேர்ல் விலட்டடை, மட்டன் கோலா, மல்லி சிக்கன், பனானா லீஃப் பரோட்டா, நாட்டுக்கோழி ஃப்ரைன்னு அசக்கலான மெனியூ இறக்கி இருக்காங்க.
4: தற்பொழுது புத்தம் புது பொலிவுடன் அம்மாஸ் குரூப் ஆஃப் ரெஸ்டாரன்ட்ஸ். உங்களது ஆரோக்கியம் எங்களுடைய அடையாளம். டிஸ்கவரி கார்டன், அல்கராமா, அல்கைல் மால், இன்டர்நேஷனல் சிட்டி மற்றும் ராசல்கோ.
5: அன்பும் பகிர்வும் நிறைந்த இந்த நாள் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரிக்கட்டும். ஈதல்லாத வாழ்த்துக்களை தெரிவிப்பது அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
6: செலிபிரேஷன்ஸ்னாலே சந்தோஷம்தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.

0: ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: ஏ பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: ஹாய், ஐ அம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா, இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
5: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
7: உங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் என்றும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலை கட்டும் ALD ப்ராப்பர்ட்டிஸின் ஈதலதா வாழ்த்துக்கள்.
8: STES,
9: the Padma Show presentation. உங்க ஃபேமிலியோட வந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்ல வைப்ரண்டான எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்சஸ் என்ஜாய் பண்ணுங்க. சுஹானி ஷாம் சீசன் 3, மே 30th ஈவினிங் 6:00 Flag Island, Sharjah.
4: Official TV partner, ZTV and Zee Cinema. Exclusive radio partners, 89.4 Tamil FM and Home 92.2 FM.
10: சிறுத்தையின் தமிழி ஒளியின்

0: மொழிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
2: அர்த்தமாயிட்டா ராஜா.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய், அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940. மாறிடலாம். ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல நடக்கக்கூடிய டிரால நீங்க கலந்துகிட்டு 5 மில்லியன் திரம்ஸ் இல்லனா மேசிவ் 30 மில்லியன் திரம்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கே தெரியாது, உங்க வாழ்க்கை கம்ப்ளீட் transform ஆயிடலாம். So, உடனே visit பண்ணுங்க theuaelottery.ae. Brought to you by The Game LLC, licensed by GCGRA. For 18 and above only. Terms and conditions apply.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அந்த தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
3: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
4: ஆஃபர் வேலிட் டில் 31st May.
1: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group. இந்த புனித நாளில் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அமைதி, ஆரோக்கியம் மற்றும் வளம் பெருக ABC கார்கோ அண்ட் கொரியரின் ஈதல்லதா வாழ்த்துக்கள்.
0: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
5: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
0: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
5: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
0: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
6: செலிபிரேஷன்ஸ்னாலே சந்தோஷம் தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.

தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. You are listening to 89.4.

0: ஃபேமிலியோட சேர்ந்து குடும்பங்கள் கொண்டாடும் தமிழ் ஜார் காமெடி த்ரில்லர் ஃபிலிம் பார்த்து எவ்வளவு நல்லாச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: யாரு
0: அப்ப மிஸ் பண்ணவே கூடாதுதான்.
2: உனக்கு வேண்டா எனக்கு வேண்டா, உனக்கு 500 எனக்கு 500.
0: பாண்டிராஜ் இயக்கத்துல, ஃபாக்ஸ் இசையில, ஜெயராம், ஊர்வசி, யோகி பாபு, மிஷ்கின் மற்றும் பலரின் நடிப்புல மே 28 வெளியாக இருக்கு பரிமளா அண்ட் கோ. உங்க அபிமான திரையரங்குகள்ல இந்த திரைப்படத்தை கண்டு மகிழுங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாக்ஸ் ஃபிலிம்.
3: கோல் பண்ற அளவுக்கு இந்த குடும்பத்து தைரியம் இருக்குன்ற
4: கோல் பண்ணாங்களா?
0: ஆபீஷியல் ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி, ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். And Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: தமிழ் 89.4. We'll be back after a short commercial break.
1: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
2: செலிபிரேஷன்ஸ்னாலே சந்தோஷம்தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வரை கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: இந்த புனித நன்னாளில் சுவையான உணவுகளை போல இனிமையான நினைவுகளை உங்கள் வாழ்க்கையில் அள்ளி தரட்டும். பாஷாபாய் பிரியாணியின் ஈதல்லாதா நல்வாழ்த்துக்கள்.
4: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
5: Denso's UAE's first distributor, 1982 lerunde Danya refrigeration oda mukhyamana angam.
6: JM brand AC da,
7: JM brand AC da.
8: Danya refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர் brought you by பாஷா பாய் பிரியாணி. இந்த ஈதுக்கு பாஷா பாய் பிரியாணியோட ஸ்பின் தி வீல் கேரண்டட் பிரைசஸ் ஃப்ரீபீஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வின் பண்ணுங்க. வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.

0: Our song of the hour was brought to you by Basha Bhai Biryani. Authentic Dindigal Siraga Sambar Biryani. Chennai Bhai Vittu Kalyana Biryani. Enjoy pannunga. Wasal Hub, Block 4, Karama.
1: Inga nanda king. Na podrathu da paattu. Adha gap chipnu kettu enjoy pannadho. Hukum. Tamil FM ka hukum.
2: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
3: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: A few days later.
2: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
3: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
4: A few days later.
2: டேய், பிசினஸ் பிச்சிகிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
3: ஆமாண்ணே, எப்படி?
2: அது ஒண்ணுலடா தம்பி,
5: மேலும் சென்றடையுங்கள். வெற்றியை தொடர்ந்து ஸ்பெஷல் மியூசிக்கல் ட்ரிபியூட் டு லெஜெண்டரி சிங்கர்ஸ் SBB அண்ட் ஆஷா போஸ்லே அண்ட் லெஜெண்டரி ட்ரிபியூட் டு ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி.
6: செலிபிரிட்டி சிங்கர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், லோக்கல் டேலண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், ஃபேஷன் ஷோ, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் களகட்ட போகுது. ஹைலைட் என்னன்னா, என்ட்ரி ஃப்ரீ.
5: பிரசன்டட் பை STES. The Padma Show presentation. உங்க ஃபேமிலியோட வந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்ல வைப்ரண்டான எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்சஸ் என்ஜாய் பண்ணுங்க. சுஹானி ஷாம் சீசன் 3, மே 30th ஈவினிங் 6:00, Flag Island, Sharjah.
7: Official TV partner, ZTV and Zee Cinema. Exclusive radio partners, 89.4 Tamil FM and Home 92.2 FM. உங்கள் குடும்பத்தினருக்கு இந்த ஈத் மனமகிழ்ச்சி தருவதாக அமையட்டும். ஈத் அல்லதா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding.
8: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார், தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
6: இதல்லதா நமக்கு அன்பு, தியாகம், ஒன்றுபடுதல் நிறைந்ததாக அமையட்டும். உங்கள் குடும்பத்தினருக்கு சந்தோஷம் நிறையட்டும். Sunday.ae சார்பாக இதல்லதா வாழ்த்துக்கள்.
0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
9: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
10: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: டே அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு மயில காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
4: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
5: உங்க ட்ரீம் லக்ஸரி கார், தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க
6: அன்பு தியாகம் ஒன்றுபடுதல் நிறைந்ததாக அமையட்டும். உங்கள் குடும்பத்தினருக்கு சந்தோஷம் நிறையட்டும். சந்தை டாட் ஏஇ சார்பாக ஈதலதா வாழ்த்துக்கள்.
7: செலிப்ரேஷன்ஸ்னாலே சந்தோஷம்தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் செலிப்ரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரஷ்யஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.

0: இன்ஃபோ தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: Big news from the UAE lottery. 5 million dirhams in வெற்றியாளர் அறிவிச்சாச்சு. Congratulations Brandon from South Africa. அவருடைய வாழ்க்கையை இந்த மாபெரும் வெற்றி மாத்தி அமைச்சிடுச்சு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள் இரவு 9:30 மணிக்கு லக்கி டே லைவ் டிரா பார்க்கலாம். அப்புறம் நீங்க இன்னும் வெயிட் பண்றீங்க? அடுத்த வெற்றியாளர் நீங்களா கூட இருக்கலாம்.
3: Get your tickets now at theuaelottery.ae. Brought to you by The Game LLC. Licensed by GCGRA. For 18 and above only. Terms and conditions apply.
4: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
5: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: பெஸ்டா
1: info@marry.com where families find each other.
2: அன்பும் பகிர்வும் நிறைந்த இந்த நாள் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரிக்கட்டும். ஈதல்லாத வாழ்த்துக்களை தெரிவிப்பது அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
8: You are listening to 89.4.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டு இருக்கீங்க. நான் அர்ஜி பிரியா. நீங்க எப்பயாவது நினைச்சிருக்கீங்களா, நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாரும் பயங்கர லக்கியா இருக்காங்களே, நமக்கு மட்டும் எது நடக்கவே மாட்டேங்குதுன்னு? அப்போ இந்த டைம் அந்த லக்கி பர்சன் நீங்களா கூட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, அல்லன் சார் எக்ஸ்சேஞ்ச் ஆப் அல்லது பிரான்சஸ் மூலமா நீங்க ஊருக்கு காசு அனுப்பும் போது ஜெட்டோர் டேஷிங் கார் வின் பண்ணலாம் தெரியுமா, அண்ட் வீக்லி கோல்ட் காயின்ஸ் அண்ட் டெய்லி 1000 திரம்ஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. இந்த ஆஃபர் June 14th வரைக்கும் மட்டும்தான். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அல்லன் சார் எக்ஸ்சேஞ்ச் பிரான்சஸ் விசிட் பண்ணுங்க, உடனே ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: படியாக என்ன ஆள வந்த பேரழக செப்பு கல்லி சீரழக சின்ன சம்பவ

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம்மர் சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: ஏன்பா கண் கலங்குறீங்க? என்னாச்சு?
5: அது எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. எங்க அம்மா கைப்பக்குவம் அப்படியே இருக்கு.
3: அம்மா ரெஸ்டாரண்ட் உணவு தான் அதுக்கு காரணம். எந்த கலப்படமும் இல்லாம செட்டிநாடு அறுசுவை உணவும் சைனீஸ் உணவும் நல்ல தரத்திலையும் குறைவான விலையிலும் தராங்க. மேலும் வீக்கெண்ட் ஸ்பெஷலா ஃப்ரைடே நான் நண்டு வறுவல், பள்ளிப்பாளையம் சிக்கன், சாட்டர்டேனா சிந்தாமணி சிக்கன், காரைக்குடி சிக்கன் கடாய் ஃப்ரை, அண்ட் சண்டேனா பேர்ல் மில்லட்டடை, மட்டன் கோலா, மல்லி சிக்கன், பனானா லீஃப் பரோட்டா, நாட்டுக்கோழி ஃப்ரைன்னு அசத்தலான மெனியூ இறக்கி இருக்காங்க.
4: தற்பொழுது புத்தம் புது பொலிவுடன் அம்மா குரூப் ஆஃப் ரெஸ்டாரன்ட்ஸ். உங்களது ஆரோக்கியம் எங்களுடைய அடையாளம். டிஸ்கவரி கார்டன், அல்கராமா, அல்கைல் மால், இன்டர்நேஷனல் சிட்டி மற்றும் ராசல்கோர்.
3: உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பட்டும். ஈதல்லாத நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது ஸ்வஸ்தியா ஆயுர்வேதா. குளோபல் எக்ஸ்போஜரோட டாக்டர் ஆகிற கனவோட இருக்கீங்களா? கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பிரசன்ட்ஸ் தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிசன் ப்ரோக்ராம்.
6: கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி UAE-ல உங்க 3 இயர்ஸ் ஜேர்னியா துவங்கி அடுத்த 3 இயர்ஸ் லீடிங் டெஸ்டினேஷன்ஸ் லைக் போலண்ட், ரொமேனியா, UK, இட்டலி, மலேசியா, உஸ்பெகிஸ்தான் அண்ட் கானால கம்ப்ளீட் பண்ணலாம்.
3: அஃபோர்டபிள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் அண்ட் குளோபல் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரி secure panunga. Admissions are now open. Visit gmu.ac.ae or call 056-549-5755. Gulf Medical University, where the world comes to learn.
7: Unga dream luxury car thangam melum kai nariya kaasu inda kanava nijamaaka neram vandaachu. Allan Sari exchange app variya ooruk panam anupi jetto dashing car varam thorum gold coins melum dinamum 1000 dirhams cash billum bypay perungal. Offer valid till June 14th. TNC apply. Udane அல்லன் சார் எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
8: செலிபிரேஷன்ஸ்னாலே சந்தோஷம்தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
1: மேடம், ஒரு நிமிஷம்.
0: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
0: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
0: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
0: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு, கண்ணாலி, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
0: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
0: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
0: அடிங்க.
9: Tamil, 89.4.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டானா ஜா.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
0: எதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. சொல்லு,
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
0: அப்படிலாம் இல்ல.
2: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாமா? என்னன்னா
0: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
2: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
0: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
2: பிராவோ நிவேதாவோட தனர தனர தோ ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer a May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 Tamil FM. 89.4 Tamil FM.
5: தினமும்
6: 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
7: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார், தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. பெரிய பெரிய
8: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
9: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: விட்டு கொடுத்தல் நம்பிக்கை தியாகம், இதன் வெளிப்பாடுதான் ஈதல்லதா. உங்கள் உள்ளங்களில் அன்பு நிறைந்து மனதில் மகிழ்ச்சி அடைய RKG கி உங்களுக்கு ஈதல்லதா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 திரம்ஸ் பர் கிராம் எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
1: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
2: SDES,
3: the Padma Show presentation. Unga family oda vandu Tamil, Hindi, Telugu, Malayalam la vibrant ana energetic performances enjoy pannunga. Suhani Sham Season 3, May 30th evening 6 o'clock, Flag Island, Sharjah la.
0: Official TV partner, Zee TV and Zee Cinema. Exclusive radio partners, 89.4 Tamil FM and Home 92.2 FM.
4: Celebrations nale sandosham da. கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் செலிப்ரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
5: உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பட்டும். இதல்லாத நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது ஸ்வஸ்தியா ஆயுர்வேதா.
6: செழித்தையும் தமிழை ஒளி.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

ஃபிளேவர் சாங் ஆஃப் தி ஹவர் brought you by பாஷா பாய் பிரியாணி. இந்த ஈதுக்கு பாஷா பாய் பிரியாணியோட ஸ்பின் தி வீல் கேரண்டட் பிரைசஸ் ஃப்ரீபீஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வின் பண்ணுங்க. வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே. எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
5: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
6: ஆஃபர் வேலிட் till 31st மே.
4: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
7: உங்க ட்ரீம் லக்ஸரி கார்
8: தங்கம். மேலும் கைநறிய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 dirhams கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட் till June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
9: செலிபிரேஷன்ஸ்னாலே சந்தோஷம்தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரஷ்யஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
4: இந்த தியாக திருநாளில் வேற்றுமை நீங்கி ஒற்றுமை ஓங்கட்டும், ஈகையும் நட்பும் பெருக அனைவருக்கும் VNCT குளோபலின் ஈதல்லதான் நல்வாழ்த்துக்கள்.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோடு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஏன்பா கண் கலங்குறீங்க? என்னாச்சு?
4: அது எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. எங்க அம்மா கைப்பக்குவம் அப்படியே இருக்கு.
3: அம்மா ரெஸ்டாரண்ட் உணவு தான் அதுக்கு காரணம். எந்த கலப்படமும் இல்லாம செட்டிநாடு அறுசுவை உணவும் சைனீஸ் உணவும் நல்ல தரத்திலையும் குறைவான விலையிலும் தராங்க. மேலும் வீக்கெண்ட் ஸ்பெஷலா ஃப்ரைடே நான் நண்டு வறுவல், பள்ளிப்பாளையம் சிக்கன், சாட்டர்டே நான் சிந்தாமணி சிக்கன், காரைக்குடி சிக்கன் கடாய் ஃப்ரை, அண்ட் சண்டே நான் பேர்ல் விலட்டடை, மட்டன் கோலா, மல்லி சிக்கன், பனானா லீஃப் பரோட்டா, நாட்டுக்கோழி ஃப்ரைன்னு அசக்கலான மெனியூ இறக்கி இருக்காங்க.
2: தற்பொழுது புத்தம் புது பொலிவுடன் அம்மாஸ் குரூப் ஆஃப் ரெஸ்டாரன்ட்ஸ். உங்களது ஆரோக்கியம் எங்களுடைய அடையாளம். டிஸ்கவரி கார்டன், அல்கராமா, அல்கைல் மால், இன்டர்நேஷனல் சிட்டி மற்றும் ராசல் கோர்.
5: செலிபிரேஷன்ஸ்னாலே சந்தோஷம்தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
6: இந்த புனித திருநாள் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கைகளையும் இனிய தருணங்களையும் கொண்டு வரட்டும். அல்ராஸ் AC ஸ்பேர் பார்ட்ஸின் ஈதலதா வாழ்த்துக்கள்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டாராச்சா.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
3: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
4: இந்த புனித நன்னாளில் சுவையான உணவுகளை போல இனிமையான நினைவுகளை உங்கள் வாழ்க்கையில் அள்ளி தரட்டும். பாஷாபாய் பிரியாணியின் ஈதல்லாதா நல்வாழ்த்துக்கள்.
5: ஈதல்லாதா நமக்கு அன்பு தியாகம் ஒன்றுபடுதல் நிறைந்ததாக அமையட்டும். உங்கள் குடும்பத்தினருக்கு சந்தோஷம் நிறையட்டும். சந்தை டாட் ஏஇ சார்பாக ஈதல்லாதா வாழ்த்துக்கள்.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: கசா. இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிகிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
7: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: ஈதலதா நம்பிக்கை தியாகம் ஆன்மீக உயர்வு கொண்டாடும் திருநாள். உங்கள் வீடும் குடும்பமும் இன்பம் நிறைந்த ஒரு திருநாளை கொண்டாட தன்யா ரெஃப்ரிஜரேஷன் சார்பாக ஈதலதா நல்வாழ்த்துக்கள்.
9: டேய், இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான், 2026 அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா?
10: நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, சோ ஓகே சொல்லிட்டேன்.
9: உனக்குன்னு அமையுது பாரு.
10: உனக்கும் அமையுண்டா. m4marry.com இருக்காங்கல்ல, வர June 6 ஈவினிங் 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல நடக்கிற ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வா. அங்க m4marry.com ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாம், நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட் டா.
11: info.marry.com where families find each other.
12: ஏனி ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய், அண்ணா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷ்யஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
3: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
4: ஆஃபர் வேலிட் till 31st மே.
2: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
5: ஈத் பகிர்வும் பாசமும் கொண்டு வரும் புனித தருணம். இந்த தருணத்தில் உங்கள் வாழ்வு மேலும் ஜொலிக்க ஈதலதா நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது zoho.com.
6: மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்.
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
11: அராச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே FM.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 லிருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
6: இந்த புனித திருநாளில் இறையருள் உங்கள் குடும்பத்திற்கு என்றும் துணையாக இருக்க அனைவருக்கும் UAE லாட்டரியின் சார்பாக ஈதல்லதா நல்வாழ்த்துக்கள்.
7: மேடம் ஒரு நிமிஷம்.
8: எஸ்,
7: தமிழ் FM தெரியுமா? 89.4.
8: ஹா, நல்லா தெரியுமே.
7: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
8: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
7: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
8: எது, மதுவா?
7: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு, கண்ணாலிவா, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
8: ஓ மை காட், யாரு வர?
7: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
8: டாம் இட்.
9: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
8: அப்படிங்க.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி, ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். அண்ட் கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம், அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர், தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர், தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர் வாஸ் ப்ரோட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, ஒத்தன்டிக் திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி, சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை என்ஜாய் பண்ணுங்க. வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாய் தானாச்சா.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: என்ன
6: மாமா, உங்களை கவனிக்காமையா? ஈத் ஆஃபர்ல 2 கிலோ சிக்கன் பிரியாணி வித் 4 பீஸ் சிக்கன் 35 திரம்ஸ், 2 கிலோ மட்டன் பிரியாணி வித் 4 பீஸ் மட்டன் 45 திரம்ஸ், கூடவே 4 பீஸ் சிக்கன் 65, 2 பீஸ் எக் ரைத்தா, சிக்கன் கிரேவி அண்ட் ஸ்வீட் மற்றும் பாகுபலி தாலின்னு ஒரே விருந்து தான். போலாமா?
7: மாமா கடை ரெஸ்டாரண்ட் பிஹைண்ட் ஆஸ்டர் ஜூப்ளி பார்த்துபாய்.
4: உங்கள் மனதில் நன்மை நிறையவும் உங்கள் வீடு சந்தோஷமும் நம்பிக்கையும் நிறைவதாகவும் இருக்கட்டும். ஜோயாலுகாசின் அல்லதா வாழ்த்துக்கள்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். டும் டுமக்க டம் டம் டமக்க டும் டும் டுமக்க டம் டும் டும் டும் டுமக்க டம் டம் டமக்க டும் டும் டுமக்க டம் டும்.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: டேய், அண்ணா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: உங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் என்றும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைக்கட்டும். ALD ப்ராப்பர்ட்டிஸின் ஈதல்லதா வாழ்த்துக்கள்.
5: உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பட்டும். ஈதல்லாத நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது ஸ்வஸ்தியா ஆயுர்வேதா.
6: செழித்தையும் தமிழை ஒளி

0: நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: 89.4 Tamil FM. Tamil FM. Nama radio, nama music.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த நன்னாளில் இரக்கம், சகோதரத்துவம், நல்லிணக்கம் மற்றும் தியாக உணர்வு மேலும் வளர அனைவருக்கும் இனிய ஈதல்லதா வாழ்த்துக்களை தெரிவிப்பது வெஜ் மீ ரெஸ்டாரண்ட். அனைவருக்கும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் நிறைந்த நாளாக அமைய ஆயுர்வேதாவின் ஈதல்லதா வாழ்த்துக்கள்.

0: உலகம்.
1: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிட்டு இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே. எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: அன்பும் பகிர்வும் நிறைந்த இந்த நாள் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரிக்கட்டும். ஈதல்லாத வாழ்த்துக்களை தெரிவிப்பது அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச். இந்த புனித நாளில் உங்கள் வீட்டில் செல்வமும் செழிப்பும் மகிழ்ச்சியும் நிரம்பட்டும். அனைவருக்கும் தனிஷ்க் ஜுவல்லரியின் ஈதல்லாத நல்வாழ்த்துக்கள்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன். இது 89.4 தமிழ் FM.
1: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: இந்த புனித திருநாள் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கைகளையும் இனிய தருணங்களையும் கொண்டு வரட்டும். அல்ட்ராஸ் ஏசி ஸ்பேர் பார்ட்ஸின் ஈதலதா வாழ்த்துக்கள். ஈதலதா நமக்கு அன்பு, தியாகம், ஒன்றுபடுதல் நிறைந்ததாக அமையட்டும். உங்கள் குடும்பத்தினருக்கு சந்தோஷம் நிறையட்டும். சந்தை.ae சார்பாக ஈதலதா வாழ்த்துக்கள்.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன். 89.4 தமிழ்.

0: You are listening to 89.4 Tamil FM.
1: Tamil FM.
0: Tamil FM. We'll be back after a short commercial break.
2: இதலதா நம்பிக்கை தியாகம் ஆன்மீக உயர்வு கொண்டாடும் திருநாள். உங்கள் வீடும் குடும்பமும் இன்பம் நிறைந்த ஒரு திருநாளை கொண்டாட தன்யா ரெஃப்ரிஜரேஷன் சார்பாக இதலதா நல்வாழ்த்துக்கள்.
3: அனைவருக்கும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் நிறைந்த நாளாக அமைய ஆயுட்ரீட் ஆயுர்வேதாவின் இதலதா வாழ்த்துக்கள்.
4: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
5: சொல்லு.
4: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேக்குறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: இந்த நன்னாளில் இரக்கம், சகோதரத்துவம், நல்லிணக்கம் மற்றும் தியாக உணர்வு மேலும் வளர அனைவருக்கும் இனிய ஈதல்லதா வாழ்த்துக்களை தெரிவிப்பது வெஜ் மீ ரெஸ்டாரண்ட்.
4: உங்கள் மனதில் நன்மை நிறையவும் உங்கள் வீடு சந்தோஷமும் நம்பிக்கையும் நிறைவதாகவும் இருக்கட்டும். ஜோய் அலுகாசின் ஈத் அல்லதா வாழ்த்துக்கள்.
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனச காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: அராச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம்.

நீங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: te se bude eto ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

0: நாணயங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.

0: போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா.
1: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு. அது கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டானாச்சா?

விதி சிரிக்குதா அழுதா தெரியல, கதி நன்றியா குற்றமா புரியல. நடின்னு நான் என்னைய தேத்துற உண்மையை மறைச்சு.

0: Atunci chiar se bădă etune.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

Tommy. 89.4.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.